மின்னாடி கவப்பு 19 டேப்லெட் போல் சொல்லல ஞான புரோ நீட வளவளஞ்சு பண்ணி மண்டல நெல் ஜவள் கவப்பட் புரோ பொஜுமன் நீனடி மீமி கவப்பட் வாண்டா கரணங்கி வளஞ்சு பண்ணி குனி ஞான புரோ நாபஜவள் டேப்லெட் வாண்டவ மண் நீனடி ஆல்குமன் இவங்க மண்ட எங்கள காரங்கன் புல்க மீமி வாண்டா எங்கப்பால் பீன் மீமி ஜேலஞ்சு நீனடி புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னோட கவப்பட் நீடு நீடு ஏன் பல் நலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழிய குஜு கான்கான் மெம்மி ஜரே ஏண்டனே புல்காவோட மெம்மி எங்க சங்கங்கரோட மண்ட யோங்கு நீனடி டேப்லெட் டேப்லெட் நீனடி மண் காங்கோ நல்கொல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஞாபகிடு முறாங்க புது நீனடி கலடங்க உழைங்க கடை கவப்பட் நீடு எங்கள் லனஞ்சு பிளவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நீனடி நாள்கோ புது மண் ஏன்கோ கிளினிக் கடை செல ஞாபகம் மண்ணே செலங்கொரு நீடு ஒன்றலு மங்கள் சுலோ மிஞ்சடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்க கவப்பட்சிடு எங்க மங்கள் ஞாபகம் செரிஜி லீரா புது மண் மடலிங் படலு நிம்மன் கனே வாங்கி இப்போ மிஞ்சடி கடை 1-800-020-080 மிஞ்சடி ஒன்றலு பீன் ஒன்றலு மங்கள் சுலோ செலாஜங்க மிரிஜின் அனுபுரம் டேப்லெட் வாலி பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப வண்டி உலுலு மண்டுஞ்ச மடோ முறாங்க மிம்மி சுலாலஞ்சு பல் புல்க வாலி நினைடின் கோவிட் 19